0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersel Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோர் டேஷிங் கார் வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ் மேலும் தினமும் 1000 dirhams கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். And Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க. 89.4 Tamil FM. Namma radio, namma music.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: சாத்தியமான சுயம் வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். Brought to you by Falcon Fastlink Services, one stop solution for all your interior fit outs. Call 0586815179.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
3: You are listening to 89.4

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: கதை சொல்ல போறேன், கதை சொல்ல போறேன்.
2: என்ன கதைப்பா?
1: ராஜா ராணி கதை சொல்ல போறேன், காக்கா குருவி கதை சொல்ல
2: போறேன்.
3: ராஜா கதை சொல்லு,
4: ராஜாதி ராஜா இளைய ராஜா கதை சொல்லு.

0: வாழ்த்துது ராஜா வாழ்க.
1: இது ராஜா கதையா காக்கா கதையா?
2: காக்கா ராஜா கதை.

0: டைனோசர் தானே சாகணும், புள்ளியா செத்துச்சு.
1: நாடெல்லாம் வாழ்த்து ராஜா வாழ்க.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: டேய், அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: மேற்பட்டர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
7: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer May 31st varikum. 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

We'll be back after a short commercial break.

0: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: இன்னும்
2: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: செழித்தையும் தமிழி ஒளியே.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. I need this daddy. I need this. Beg now, Nano, US la kuda. Adha FM da.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
3: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
4: A few days later.
2: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
3: அண்ணே கலக்குப்பா கலக்கு.
4: A few days later.
2: ஏ பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
3: ஆமாண்ணே, எப்படி?
2: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
5: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
6: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.

0: மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: பெரிய பெரிய சீக்கோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் சீக்கோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
3: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு. இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 dirhams கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட் டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.

வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன். 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாய் தானாச்சா?
0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: உங்களோட சேர்ந்து குடும்பங்கள் கொண்டாடும் தமிழ் ஜார் காமெடி த்ரில்லர் ஃபிலிம் பார்த்து எவ்வளவு நல்லாச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா?
1: யாரு
0: அப்ப மிஸ் பண்ணவே கூடாதுதான்.
2: உனக்கு வேண்டா எனக்கு வேண்டா, உனக்கு 500 எனக்கு 500.
0: பாண்டிராஜ் இயக்கத்துல, ஃபாக்ஸ் இசையில, ஜெயராம், ஊர்வசி, யோகி பாபு, மிஷ்கின் மற்றும் பலரின் நடிப்புல மே 28 வெளியாக இருக்கு பரிமளா அண்ட் கோ. உங்க அபிமான திரையரங்குகள்ல இந்த திரைப்படத்தை கண்டு மகிழுங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாக்ஸ் ஃபிலிம்.
3: கொலை பண்ற அளவுக்கு இந்த குடும்பத்து தைரியம் இருக்குன்ற
4: கொலை பண்ணாலா?
0: ஆபீஷியல் ரேடியோ பார்ட்னர் 89.4 தமிழ் எஃப்எம்.
5: We'll be back after a short commercial break.
1: Hi, I'm Neha. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ண, பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
6: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
7: உங்க ட்ரீம் லக்ஸரி கார், தங்கம், மேலும் கை நிறைய காசு, இந்த கனவை நிஜமாக்க வந்தாச்சு.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersel Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersel Morning, brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோர் டேஷிங் கார் வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ் மேலும் தினமும் 1000 dirhams கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். And Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். Affordable fees, world class education, global career opportunities ஓட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்,
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. இந்த ஈதுக்கு பாஷா பாய் பிரியாணியோட ஸ்பின் தி வீல் கேரண்டட் பிரைசஸ் ஃப்ரீபீஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வின் பண்ணுங்க. வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.

0: சூப்பர் சாங் ஆஃப் தி ஹவர் வாஸ் ப்ரோட் யூ பை பாஷாபாய் பிரியாணி. ஒத்தன்டிக் திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி, சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை என்ஜாய் பண்ணுங்க. வாசல் ஹப், பிளாக் 4, கராமா.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: मुझे कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर यस सर
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா.
4: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
5: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
6: A few days later.
4: அண்ணே, பிசினஸ் சம்மர் சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
5: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
6: A few days later.
4: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
5: ஆமாண்ணா, எப்படி?
4: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
7: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
8: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
7: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அந்த தங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷ்யஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்ரின்னு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
9: இனோகிரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
10: ஆஃபர் வேலிட் till 31st மே.
7: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.
11: டேய் இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான், 2026ல அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போறியா?
12: நல்ல பொண்ணு, நல்ல ஃபேமிலி, சோ ஓகே சொல்லிட்டேன்.
11: உனக்குன்னு அமைது பாரு.
12: உனக்கும் அமையுண்டா. m4marry.com இருக்காங்கல்ல, வர June 6th evening 4 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நோ ஹோட்டல் தேரா சிட்டி சென்டர்ல.

0: நடக்கிற ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வா. அங்க m4marry.com representatives கிட்ட இன்டராக்ட் பண்ணலாம், நிறைய ஃபேமிலிஸ் அண்ட் ப்ரொஃபைல்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். ஆல் தி பெஸ்ட் டா
1: m4marry.com where families find each other.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
6: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனச காணோம்?
7: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. Call 0586815179.
9: பேசுவேன் நினைக்கல, அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
1: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
3: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
2: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
3: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
2: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-58.
4: Hi, I'm Neha. எப்பவுமே ஓல்ட் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன், பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
5: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
6: மேடம் ஒரு நிமிஷம்.
7: எஸ்.
6: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
7: ஹா, நல்லா தெரியுமே.
6: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
7: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
6: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
7: எது, மதுவா?
6: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படின்னு பாடுவாங்களே.
7: ஓ மை காட், யார வர?
6: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
7: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
8: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4. We'll be back after a short commercial break.
1: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு. இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் ஜூன் 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. வெற்றியை தொடர்ந்து ஸ்பெஷல் மியூசிக்கல் ட்ரிபியூட் டு லெஜெண்டரி சிங்கர்ஸ் SBB அண்ட் ஆஷா போஸ்லே அண்ட் லெஜெண்டரி ட்ரிபியூட் டு ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவி.
2: செலிபிரிட்டி சிங்கர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், லோக்கல் டேலண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், ஃபேஷன் ஷோ, டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், களகட்ட போகுது. ஹைலைட் என்னன்னா என்ட்ரி ஃப்ரீ.
1: பிரசன்டட் பை STES, the Padma Show presentation. உங்க ஃபேமிலியோட வந்து தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம்ல வைப்ரண்டான எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மன்ஸஸ் என்ஜாய் பண்ணுங்க. சுஹானி ஷாம் சீசன் 3, மே 30th ஈவினிங் 6 o'clock, Flag Island, Sharjah.
3: Official TV partner, ZTV and Zee Cinema. Exclusive radio partners, 89.4 Tamil FM and Home 92.2 FM.
4: ஏன் பா கண் கலங்குறீங்க? என்னாச்சு?
5: அது எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. எங்க அம்மா கைப்பக்குவம் அப்படியே இருக்கு.
6: அம்மாஸ் ரெஸ்டாரண்ட் உணவு தான் அதுக்கு காரணம். எந்த கலப்படமும் இல்லாம செட்டிநாடு அறுசுவை உணவும் சைனீஸ் உணவும் நல்ல தரத்திலையும் குறைவான விலையிலும் தராங்க. மேலும் வீக்கெண்ட் ஸ்பெஷலா ஃப்ரைடே நா நண்டு வறுவல், பள்ளிப்பாளையம் சிக்கன், சாட்டர்டே நா சிந்தாமணி சிக்கன், காரைக்குடி சிக்கன் கடாய் ஃப்ரை, அண்ட் சண்டே நா பேர்ல் மில்லட் அடை, மட்டன் கோலா, மல்லி சிக்கன், பனானா லீஃப் பரோட்டா, நாட்டுக்கோழி ஃப்ரைன்னு அசக்கலான மெனு இறக்கி இருக்காங்க.
7: தற்பொழுது புத்தம் புது பொலிவுடன் அம்மாஸ் குரூப் ஆஃப் ரெஸ்டாரன்ட்ஸ். உங்களது ஆரோக்கியம் எங்களுடைய அடையாளம். டிஸ்கவரி கார்டன், அல்கராமா, அல்கைல் மால், இன்டர்நேஷனல் சிட்டி மற்றும் ராசல் கோர்.
8: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
9: ஆனா எனக்கு கிடைச்சது
10: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
8: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி சைலண்ட்ல போட
10: மறந்துட்டேன்.
8: ஏதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
1: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்க நினைக்கிறேன்.
11: Making charges and diamond prices. Karama, Dubai.
12: 89.4 Tamil FM. Namma radio, namma music.

0: இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
2: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு, இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
5: Big news from the UAE lottery. 5 million dirhams in vetriyalara arivichaachu. Congratulations Brandon from South Africa. Avarudaiya vaalkaiya indha maabirum vetri maathi amichiduchu. Ovvoru budhan matrum sani kilamigal iravu 9:30 maniki lucky day live draw paakala. Appuram neenga innum ye wait pandringa? Adutha vetriyalar neengala kuda irukalam.
6: Get your tickets now at the uaelottery.ae. brought to you by the game llc, licensed by gcgra. For 18 and above only. Terms and conditions apply.
7: Hi, I'm Neha. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா, இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ண, பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
3: Visit your nearest Tanishq store today.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
2: அர்த்தமாயிட்டா நச்சா.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: ஆரி ஆரி ஆரி.
4: ஹலோ, ஆரி இல்ல, புஹாரி. ஓஜி ஆத்தென்டிக் புஹாரி ரெஸ்டாரண்ட் இப்போ பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பக்கத்துல கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
5: 24 ஹவர்ஸ் ரெஸ்டாரண்ட், வேர்ல்ட் ஃபேமஸ் சிக்கன் 65 கண்டுபிடிச்சதும் இவங்க தான். 75 இயர்ஸ் ஆஃப் லெகசி இப்ப UAE ல வந்தாச்சு. ஒரிஜினல் சிக்கன் 65, ஆத்தென்டிக் மட்டன் பிரியாணி அண்ட் ஃபிளேக்கி மெட்ராஸ் பரோட்டாஸ்னு திருப்தியா என்ஜாய் பண்ணலாம். விசிட் புஹாரி ரெஸ்டாரண்ட் நியர் பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பர்துபாய்.
6: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இதே.
7: Denso's UAE's first distributor, 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
8: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
9: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
10: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். சின்ஸ் 1982.
11: நா மாமா சௌக்கியமா?
12: சௌக்கியமான மட்டும் தான் கேக்குற, மாமன கவனிக்க மாட்டுகிற.
13: என்ன மாமா, உங்களை கவனிக்காமையா?
14: ஈத் ஆஃபர்ல 2 கிலோ சிக்கன் பிரியாணி வித் 4 பீஸ் சிக்கன் 35 திரம்ஸ், 2 கிலோ மட்டன் பிரியாணி வித் 4 பீஸ் மட்டன் 45 திரம்ஸ், கூடவே 4 பீஸ் சிக்கன் 65, 2
10: உலக
2: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
10: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: இங்க நான் தான் கிங்கு, நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: எங்கேயாவது தப்பு நடக்கிறது நீ பார்த்து பாதிக்கப்பட்ட இடத்துல நமக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை.
2: அபிராமி கோபிகுமார் மற்றும் பலரின் அட்டகாசமான நடிப்புல மே 28 வெளியாக இருக்கு
1: பிளாஸ்ட்.
2: உங்க அபிமான திரையரங்குகளை இந்த திரைப்படத்தை கண்டு மகிழ மறந்துடாதீங்க.
1: ரொம்ப முக்கியமான ஒரு டீலுக்காக இந்த
2: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபில்.
1: இந்த வேலையை முடிக்க முன்ன விட பெட்டரான ஆள் என் மைண்ட்ல வர.
3: அப்பா ஃபேமிலினா அது.
4: We'll be back after a short commercial break.
5: Hi, I'm Neha. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ண, பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
6: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
5: குளோபல் எக்ஸ்போஷரோட டாக்டர் ஆகிற கனவோட இருக்கீங்களா? கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பிரசன்ட்ஸ் International Pathway Medicine Program.
7: Gulf Medical University UAE la unga 3 years journey atuvangi adutha 3 years leading destinations like Poland, Romania, UK, Italy, Malaysia, Uzbekistan and Ghana la complete pannalam.
5: Affordable fees, world class education and global career opportunities oda international medical degree secure panunga. Admissions are now open. Visit gmu.ac.ae or call 056-549-5755. Gulf Medical University, where the world comes to learn.
8: உங்களுக்கு தெரியுமா, ஈத் ஸ்பெஷலா நம்ம sunday.ae-ல 50% ஆஃப் ஆன் பெர்ஃப்யூம்ஸ், டேட்ஸ் அண்ட் ஹவுஸ்ஹோல்ட் ஐட்டம்ஸ். இப்பவே sunday.ae-ய விசிட் பண்ணுங்க.
9: பெரிய பெரிய சீகோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் சீகோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
10: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், brought to you by பாஷா பாய் பிரியாணி. இந்த ஈதுக்கு பாஷா பாய் பிரியாணியோட ஸ்பின் தி வீல்ல கேரண்டட் பிரைசஸ், ஃப்ரீபீஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வின் பண்ணுங்க. வாசல் ஹப், பிளாக் 4, கராமா.

0: 99.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய், சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணே, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷ்யஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
5: இனோகிரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
6: ஆஃபர் வேலிட் till 31st மே.
4: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Altavasal Group. அன்புள்ள மியூசிக் லவர்ஸ்,
7: எஸ்,
1: ஈத் ஹாலிடேஸ்க்கு சூப்பர் பிளான் சொல்லவா? வர 30th மே சாட்டர்டே ஈவினிங் 6 மணிக்கு பிளாக் ஐலண்ட் ஷார்ஜால ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். சுஹானே ஷாம் சீசன் 3. சீசன் 2 வெற்றியை தொடர்ந்து ஸ்பெஷல் மியூசிக்கல் ட்ரிபியூட் டு லெஜெண்டரி சிங்கர்ஸ் SBB அண்ட் ஆஷா போஸ்லே அண்ட் லெஜெண்டரி ட்ரிபியூட் டு ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவி.
8: செலிபிரிட்டி சிங்கர்ஸோட பெர்ஃபார்மன்சஸ், லோக்கல் டேலண்ட்ஸோட பெர்ஃபார்மன்சஸ், ஃபேஷன் ஷோ, டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்னு களகட்ட போகுது. ஹைலைட் என்னன்னா, என்ட்ரி ஃப்ரீ.
1: பிரசன்டட் பை STES, the Padma Show presentation. Unga family oda vandu Tamil, Hindi, Telugu, Malayalam la vibrant ana energetic performances enjoy pannunga. Suhani Sham season 3, May 30th evening 6 o'clock, Flag Island, Sharjah la.
4: Official TV partner ZTV and Zee Cinema, exclusive radio partners 89.4 Tamil FM and Home 92.2 FM.

மணி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன் தமிழ் 89.4

0: कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्सा
3: இதோட பெஸ்ட் என்டர்டைன்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 0502528940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: செலிபிரேஷன்ஸ்னாலே சந்தோஷம்தான். கூடவே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் செலிபிரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரஷியஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE-ல 15% வர கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
4: ஏன்பா கண் கலங்குறீங்க, என்னாச்சு?
5: அது எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. எங்க அம்மா கைப்பக்குவம் அப்படி
2: உங்களது ஆரோக்கியம் எங்களுடைய அடையாளம். டிஸ்கவரி கார்டன், அல்கராமா, அல்கைல் மால், இன்டர்நேஷனல் சிட்டி மற்றும் ராசல்கோர்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app வழியா ஊருக்கு பணம் அனுப்பி, ஜெட் ஓர் டேஷிங் கார், வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரஹாம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். And Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
3: காசு பணம் கொடுத்து மணி மணி
1: ஒரு டிக்கெட், ஒரே ஒரு டிக்கெட் உங்க வாழ்க்கையவே மாத்தும் சொன்னா நம்புவீங்களா? எஸ், அந்த டிக்கெட் தான் the uailottery.ai-ல கிடைக்க போகுது. the uailottery.ai விசிட் பண்ணுங்க, அங்க போயிட்டு உங்களோட டிக்கெட்டை பர்சேஸ் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையே மாற போகுது. ஏனா ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல நடக்கக்கூடிய டிரால நீங்க 5 மில்லியன் திர்ஹம்ஸ் இல்லனா மேசிவ் 30 மில்லியன் திர்ஹம்ஸ் வின் பண்ணி உங்க வாழ்க்கையவே மாத்திரலாம். சோ உடனே the uailottery.ai-ய விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. brought to you by the game llc, licensed by GCGRA, for 18 and above only. Terms and conditions apply.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: We'll be back after a short commercial break.
2: பெரிய பெரிய சீக்கோலில flat 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் சீக்கோலி மீது flat 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
3: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
5: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்?
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. call 0586815179.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா. எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050

0: கொண்டாட்டம் தான் சுஹானி ஷாம் சீசன் 3. சீசன் 2 ஓட வெற்றியை தொடர்ந்து ஸ்பெஷல் மியூசிக்கல் ட்ரிபியூட் டு லெஜெண்டரி சிங்கர்ஸ் எஸ்பிபி அண்ட் ஆஷா போஸ்லே அண்ட் லெஜெண்டரி ட்ரிபியூட் டு ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவி.
1: செலிபிரிட்டி சிங்கர்ஸோட பெர்ஃபார்மன்சஸ், லோக்கல் டாலன்ட்ஸோட பெர்ஃபார்மன்சஸ், ஃபேஷன் ஷோ, டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்னு கள கட்ட போகுது. ஹைலைட் என்னன்னா, என்ட்ரி ஃப்ரீ.
0: பிரசன்டட் பை எஸ்டிஇஎஸ் தி பத்மா ஷோ பிரசன்டேஷன். உங்க ஃபேமிலியோட வந்து தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம்ல வைப்ரண்டான எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மன்சஸ் என்ஜாய் பண்ணுங்க. சுஹானி ஷாம் சீசன் 3, மே 30th ஈவினிங் 6:00, பிளாக் ஐலண்ட், ஷார்ஜால.
2: ஆபீஷியல் டிவி பார்ட்னர் ஜி டிவி அண்ட் ஜி சினிமா, எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்,
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
3: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படின்னு
3: பாடுவாங்களே.
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
3: Damn it.
4: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
5: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அதை கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதும் ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: now. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.
1: இன்னும்
2: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையும். To advertise your brand, contact 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned. கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது. Denso's UAE's first distributor. 1982 lerunde Danya Refrigeration oda mukhyamana angam JM brand AC da. JM brand AC da.
3: Danya Refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.
4: Or nalla host na eppadi irukonu theriyuma? Show on time ku varano, kekkradhukku munnadi content a tharano, mathathila romba romba nalavana irukonu.
5: Ha na enakku kadachathu.
6: Anyway, 4 mani aidcha. Seri rendu paattu podu, da vandran.
4: De de de.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
4: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலண்ட்ல போட மறந்துட்டேன்.
6: ஏதா
4: கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
5: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு
4: நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல.
6: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்னா
4: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
6: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
4: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
6: பிராவோ நிவேதாவோட தனர தனர தோ ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
0: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer a May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
7: Daddy, Tamil FM on pannunga daddy. I need this daddy. I need this. Beg now, nanu US la kuda. Adhe FM.

0: குடும்பத்தோட சேர்ந்து குடும்பங்கள் கொண்டாடும் தமிழ் ஜார் காமெடி த்ரில்லர் பிலிம் பார்த்து எவ்வளவு நல்லாச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா?
1: யாரு
0: அப்ப மிஸ் பண்ணவே கூடாதுதான்.
2: உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், உனக்கு 500 எனக்கு 500.
0: பாண்டிராஜ் இயக்கத்துல, ஃபாக்ஸ் இசையில, ஜெயராம், ஊர்வசி, யோகி பாபு, மிஷ்கின் மற்றும் பலரின் நடிப்புல மே 28 வெளியாக இருக்கு பரிமளா அண்ட் கோ. உங்க அபிமான திரையரங்குகள்ல இந்த திரைப்படத்தை கண்டு மகிழுங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
3: கொலை பண்ற அளவுக்கு இந்த குடும்பத்துக்கு தைரியம் இருக்குன்ற
4: கொலை பண்ணாங்களா?
0: ஒபிஷியல் ரேடியோ பார்ட்னர் 89.4 தமிழ் எஃப்எம்.
5: கூடவே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் செலிப்ரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE-ல 15% வரை கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
6: ஏன்பா கண் கலங்குறீங்க? என்னாச்சு?
4: அது எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. எங்க அம்மா கைப்பக்குவம் அப்படியே இருக்கு.
6: அம்மாஸ் ரெஸ்டாரண்ட்டின் உணவு தான் அதுக்கு காரணம். எந்த கலப்படமும் இல்லாம செட்டிநாடு அறுசுவை உணவும் சைனீஸ் உணவும் நல்ல தரத்திலையும் குறைவான விலையிலும் தராங்க. மேலும் வீக்கெண்ட் ஸ்பெஷலா ஃப்ரைடே நான் நண்டு வறுவல், பள்ளிப்பாளையம் சிக்கன், சாட்டர்டேனா சிந்தாமணி சிக்கன், காரைக்குடி சிக்கன் கடாய் ஃப்ரை, அண்ட் சண்டேனா பேர்ல் மில்லட்டடை, மட்டன் கோலா, மல்லி சிக்கன், பனானா லீஃப் பரோட்டா, நாட்டுக்கோழி ஃப்ரைன்னு அசக்கலான மெனு இறக்கி இருக்காங்க.
7: தற்பொழுது புத்தம் புது பொலிவுடன் அம்மாஸ் குரூப் ஆஃப் ரெஸ்டாரன்ட்ஸ். உங்களது ஆரோக்கியம் எங்களுடைய அடையாளம். டிஸ்கவரி கார்டன், அல்கராமா, அல்கைல் மால், இன்டர்நேஷனல் சிட்டி மற்றும் ராசல்கோட்.
8: செழித்தையும் தமிழே.

நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

தலைவர் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. இந்த ஈதுக்கு பாஷா பாய் பிரியாணியோட ஸ்பின் தி வீல் கேரண்டட் பிரைசஸ் ஃப்ரீபீஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வின் பண்ணுங்க. வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.

0: ஃபிளேவர் சாங் ஆஃப் தி ஹார் வாஸ் ப்ரோட் யூ பை பாஷா பாய் பிரியாணி. ஒத்தன்டிக் திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி, சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை என்ஜாய் பண்ணுங்க. வாசல் ஹப், பிளாக் 4, கராமா.
1: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
2: சொல்லு.
1: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

0: ஏதாவது தப்பு நடக்கிறது நீ பார்த்து பாதிக்கப்பட்ட இடத்துல நமக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல.
1: தெரிக்க வைக்கும் ஃபேமிலி ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படத்தை பார்க்க நீங்க தயாரா? சுபாஷ் கே ராஜ் இயக்கத்துல, ரவி பஸ்ரூர் இசையில, அர்ஜுன் சார்ஜா, பிரீத்தி முகுந்தன், அபிராமி கோபிகுமார் மற்றும் பலரின் அட்டகாசமான நடிப்புல மே 28 வெளியாக இருக்கு
0: பிளாஸ்ட்.
1: உங்க அபிமான திரையரங்குகளை இந்த திரைப்படத்தை கண்டு மகிழ மறந்துடாதீங்க.
0: ரொம்ப முக்கியமான ஒரு டீலுக்காக இந்த பணம்.
1: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்.
0: இந்த வேலையை முடிக்க முன்ன விட பெட்டரான ஆள் என் மைண்ட்ல வரல.
2: சப்பா ஃபேமிலினா அது.

0: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
0: வெற்றியை தொடர்ந்து ஸ்பெஷல் மியூசிக்கல் ட்ரிபியூட் டு லெஜெண்டரி சிங்கர்ஸ் SBB அண்ட் ஆஷா போஸ்லே அண்ட் லெஜெண்டரி ட்ரிபியூட் டு ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவி.
5: செலிபிரிட்டி சிங்கர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், லோக்கல் டேலண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், ஃபேஷன் ஷோ, டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், களகட்ட போகுது. ஹைலைட் என்னன்னா, என்ட்ரி ஃப்ரீ.
0: பிரசன்டட் பை STES. தி பத்மா ஷோ பிரசன்டேஷன். உங்க ஃபேமிலியோட வந்து தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம்ல வைப்ரண்டான எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மன்ஸஸ் என்ஜாய் பண்ணுங்க. சுஹானி ஷாம் சீசன் 3, May 30th ஈவினிங் 6:00, ஃபிளாக் ஐலண்ட், ஷார்ஜால.
3: ஒபிஷியல் டிவி பார்ட்னர் ஜி டிவி அண்ட் ஜி சினிமா. எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் FM அண்ட் ஹோம் 92.2 FM.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
6: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அனாச்சி, குமுதாவை விரும்பி கேட்கிற ஒரே FM

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம். மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
2: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
3: ஆஃபர் வேலிட் till 31st மே.
1: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.
4: உங்களுக்கு தெரியுமா, ஈத் ஸ்பெஷலா நம்ம sunday.ae-ல 50% ஆஃப் ஆன் பெர்ஃப்யூம்ஸ், டேட்ஸ் அண்ட் ஹவுஸ்ஹோல்ட் ஐட்டம்ஸ். இப்பவே sunday.ae-ய விசிட் பண்ணுங்க.
5: டே, இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான். 2026 அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போறியா?
6: நல்ல பொண்ணு, நல்ல ஃபேமிலி, சோ ஓகே சொல்லிட்டேன்.
5: உனக்கு நான் அமைது பாரு.
6: உனக்கும் அமையுண்டா. m4marry.com இருக்காங்கல்ல, வர June 6th ஈவினிங் 4 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நோ ஹோட்டல் தேரா சிட்டி சென்டர்ல நடக்கிற ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வா. அங்க m4marry.com ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணலாம், நிறைய ஃபேமிலிஸ் அண்ட் ப்ரொஃபைல்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். ஆல் தி பெஸ்ட்டா.
7: m4marry.com, where families find each other.

தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: கண்டிடுமே.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
2: We'll be back after a short commercial break.
3: Ari, Ari, Ari.
4: Hello. ஆரி இல்ல, புஹாரி. ஓஜி ஆத்தென்டிக் புஹாரி ரெஸ்டாரண்ட் இப்போ பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பக்கத்துல கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
5: 24 ஹவர்ஸ் ரெஸ்டாரண்ட், வேர்ல்ட் ஃபேமஸ் சிக்கன் 65 கண்டுபிடிச்சதும் இவங்கதான். 75 இயர்ஸ் ஆஃப் லெகசி இப்போ யுஏஇல வந்தாச்சு. ஒரிஜினல் சிக்கன் 65, ஆத்தென்டிக் மட்டன் பிரியாணி அண்ட் ஃபிளேக்கி மெட்ராஸ் பரோட்டாஸ்னு திருப்தியா என்ஜாய் பண்ணலாம். விசிட் புஹாரி ரெஸ்டாரண்ட் நியர் பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பர்துபாய்.
6: செலிபிரேஷன்ஸ்னாலே சந்தோஷம்தான். கூடவே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் செலிபிரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரஷ்யஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப யுஏஇல 15% வரை கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.

0: பத்து காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. I need this, daddy. I need this. Back now, Nano, US la kuda. Adha FM da.

0: te se bude to ne.
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
5: டேய், சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
6: A few days later.
4: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
5: அண்ணே, கலக்குப்பா கலக்கு.
6: A few days later.
4: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
5: ஆமாண்ணா, எப்படி?
4: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
7: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
8: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
9: செலிப்ரேஷன்ஸ்னாலே சந்தோஷம் தான். கூடவே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் செலிப்ரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரஷ்யஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல,

0: பாகுபலி தாலின்னு ஒரே விருந்துதான் போலாமா?
1: மாமா கடை ரெஸ்டாரண்ட் பிஹைண்ட் ஆஸ்டர் ஜூப்ளி பார்த்துபாய்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோர் டேஷிங் கார் வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ் மேலும் தினமும் 1000 dirhams கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். And Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.
2: நினைக்கல அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
1: இன்னும்
2: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 0502528940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
5: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: STES,
2: the Padma Show presentation. Unga family oda vandu Tamil, Hindi, Telugu, Malayalam la vibrant ana energetic performances enjoy pannunga. Suhani Sham Season 3, May 30th evening 6:00, Flag Island, Sharjah la.
7: Official TV partner, Zee TV and Zee Cinema. Exclusive radio partners, 89.4 Tamil FM and Home 92.2 FM.
8: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
9: ஹாய், நான் காஃபி.
10: ஹலோ, நான் தான் டிராவல்.
11: வணக்கம், நான் நினைவுகள்.
10: ஹாய், நான் தான் இயற்கை.
9: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
10: எங்கப்பா மனசு காணோம்?
9: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
10: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
12: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
13: வார நாட்களில் மதியம் 3 முதல் 4 வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma Radio, Namma Music. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.
14: 89.4 Tamil FM. Namma Radio, Namma Music.

எக்ஸ்சேஞ்ச் ரேட் எல்லாம் பாத்தீங்களா? ஊருக்கு பணம் அனுப்பணும்ல, அப்படி நீங்க ஊருக்கு அனுப்புற பணத்தை அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியாகவோ பிரான்சஸ் வழியாகவோ அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரேட் அண்ட் டைமுக்கு பணம் போய் சேரதோட இல்லாம உங்க ட்ரீம் லக்ஸுரி கார், தங்கம், அப்புறம் கை நிறைய காசுன்னு இவ்வளவு பரிசுகள் நீங்க ஜெயிக்கலாம். நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்புங்க. ஜெட் ஆர் டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், தினமும் 1000 திரம்ஸ் கேஷ்னு இது எல்லாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. அண்ட் மறந்துடாதீங்க, June 14th வரைக்கும் தான் இந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் இருக்கு. உடனே அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, பணம் அனுப்புங்க, வின் பண்ணுங்க. 89.4 தமிழ் FM, தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: தமிழ் 89.4. We'll be back after a short commercial break.
1: செலிபிரேஷன்ஸ்னாலே சந்தோஷம் தான். கூடவே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் செலிபிரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரஷ்யஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE-ல 15% வர கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸ், ஆன்டிஆக்ஸிடன்ட்ஸ், சரியான டயட்டரி ஃபேக்ட், இந்த மூணும் ஒரே இடத்துல இருக்கா? இயற்கையான பசும்நெய்ல இருக்கு. எனர்ஜி தரும், டைஜஷனை சப்போர்ட் பண்ணும், உடலை பேலன்ஸ்டா வைத்துக் கொள்ள உதவும். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய், RKG நெய், தூய்மையான பசும்நெய்.
3: ஏன்பா கண் கலங்குறீங்க? என்னாச்சு?
4: அது எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. எங்க அம்மா கைப்பக்குவம் அப்படியே இருக்கு.
3: அம்மா ரெஸ்டாரண்ட் உணவு தான் அதுக்கு காரணம். எந்த கலப்படமும் இல்லாம செட்டிநாடு அறுசுவை உணவும் சைனீஸ் உணவும் நல்ல தரத்திலையும் குறைவா
5: உங்களது ஆரோக்கியம் எங்களுடைய அடையாளம். டிஸ்கவரி கார்டன், அல் கராமா, அல் கைல் மால், இன்டர்நேஷனல் சிட்டி மற்றும் ராசல் கோர்.
6: மேடம் ஒரு நிமிஷம்.
7: எஸ்,
6: தமிழ் FM தெரியுமா? 89.4.
7: ஹா, நல்லா தெரியுமே.
6: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
7: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
6: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
7: எது, மதுவா?
6: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படின்னு
7: பாடுவாங்களே.
6: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
7: Damn it.
8: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
9: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

தலைவர் சாங் ஆஃப் தி ஹவர் brought you by பாஷா பாய் பிரியாணி. இந்த ஈதுக்கு பாஷா பாய் பிரியாணியோட ஸ்பின் தி வீல் கேரண்டட் பிரைசஸ் ஃப்ரீபீஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வின் பண்ணுங்க. வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.

0: இனி அறம் உறங்குமா?
1: எம்மையா

0: சாங் ஆஃப் தி ஹவர் வாஸ் ப்ரோட் யூ பை பாஷா பாய் பிரியாணி. ஒத்தன்டிக் திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி, சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை என்ஜாய் பண்ணுங்க. வாசல் ஹப், பிளாக் 4, கராமா.
1: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
2: இல்லை இல்லை சொல், ஒரு கணம் போதும்.

0: எங்கேயாவது தப்பு நடக்கிறது நீ பார்த்து பாதிக்கப்பட்ட இடத்துல நமக்கு தெரிஞ்சவங்களாதான் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல.
1: தெரிக்க வைக்கும் ஃபேமிலி ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படத்தை பார்க்க நீங்க தயாரா? சுபாஷ் கே ராஜ் இயக்கத்துல, ரவி பஸ்ரூர் இசையில, அர்ஜுன் சார்ஜா, பிரீத்தி முகுந்தன், அபிராமி கோபிகுமார் மற்றும் பலரின் அட்டகாசமான நடிப்புல May 28 வெளியாக இருக்கு
0: பிளாஸ்ட்.
1: உங்க அபிமான திரையரங்குகளை இந்த திரைப்படத்தை கண்டு மகிழ மறந்துடாதீங்க.
0: ரொம்ப முக்கியமான ஒரு டீலுக்காக இந்த படம்
1: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபில்ம்.
0: இந்த வேலையை முடிக்க முன்ன விட பெட்டரான ஆள் என் மைண்ட்ல வரும்.
2: சப்பா ஃபேமிலினா அது.
3: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்.
4: அத்துமைந்தானாச்சா?
5: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
6: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
7: A few days later.
5: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
6: அண்ணே கலக்குப்பா கலக்கு.
7: A few days.

0: ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: செலிபிரேஷன்ஸ்னாலே சந்தோஷம் தான். கூடவே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் செலிபிரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE-ல 15% வர கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார்
3: தெரிஞ்சுக்கலாம்.
4: வரணும் கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஆனா எனக்கு கிடைச்சது
6: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
7: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
8: நடுவில் details contact 054-767-3111. brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal inaugural offer May 31st varaikum 50% off on gold making charges and diamond prices. Karama Dubai.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
1: இன்னும்
2: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 0502528940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: செலிபிரேஷன்ஸ்னாலே சந்தோஷம்தான். கூடவே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் செலிபிரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரஷ்யஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE-ல 15% வர கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
5: செழித்தையும் தமிழி ஒளி.

0: நீங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: We'll be back after a short commercial break.
1: நல்ல சாப்பாடு ருசிச்சு சாப்பிடுற பழக்கம் இருந்தா அந்த சாப்பாட்டுல சிறந்த நெய் பயன்படுத்துற பழக்கம் வரும். சிறந்த நெய்னு யோசிச்சாலே RKG தூய பசும் நெய் தான் பயன்படுத்தணும்னு பழக்கம் வரும்.
2: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
3: உங்களுக்கு தெரியுமா, ஈத் ஸ்பெஷலா நம்ம sunday.ae-ல 50% ஆஃப் ஆன் பெர்ஃப்யூம்ஸ், டேட்ஸ் அண்ட் ஹவுஸ்ஹோல்ட் ஐட்டம்ஸ். இப்பவே sunday.ae-ய விசிட் பண்ணுங்க.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
6: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 99.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே, கலக்குப்பா, கலக்கு.
3: A few days later.
1: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணே, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் FM-ல ஆட் கொடுத்தேன். மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000-க்கும் மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
4: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டு டைமண்ட்ஸ். ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
5: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
6: ஆஃபர் வேலிட் till 31st May.
4: அன்னதங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.

வெளிப்படுத்துங்கள். 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. தமிழ் 89.4.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: तुझे कैसे बुलाया तूने? Rolex. Rolex.
2: Sir. Just sir.
3: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: STES, the Padma Show presentation. உங்க ஃபேமிலியோட வந்து தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம்ல வைப்ரன்ட் ஆன எனர்ஜெடிக் பெர்ஃபார்மன்ஸஸ் என்ஜாய் பண்ணுங்க. சுஹானி ஷாம் சீசன் 3, மே 30th ஈவினிங் 6:00, Flag Island, Sharjah.
2: Official TV partner, Zee TV and Zee Cinema. Exclusive radio partners, 89.4 Tamil FM and Home 92.2 FM.
3: என்ன
4: மாமா உங்களை கவனிக்காமையா? ஈத் ஆஃபர்ல 2 கிலோ சிக்கன் பிரியாணி வித் 4 பீஸ் சிக்கன் 35 கிராம்ஸ், 2 கிலோ மட்டன் பிரியாணி வித் 4 பீஸ் மட்டன் 45 கிராம்ஸ், கூடவே 4 பீஸ் சிக்கன் 65, 2 பீஸ் எக், ரைத்தா, சிக்கன் கிரேவி அண்ட் ஸ்வீட் மற்றும் பாகுபலி தாலின்னு ஒரே விருந்து தான். போலாமா?
5: மாமா கடை ரெஸ்டாரண்ட் பிஹைண்ட் ஆஸ்டர் ஜூப்ளி, பார்த்துபாய்.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: We'll be back after a short commercial break.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 லிருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
6: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app வழியா ஊருக்கு பணம் அனுப்பி, ஜெட் ஓர் டேஷிங் கார், வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். And Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: ஃபேமிலியோட சேர்ந்து குடும்பங்கள் கொண்டாடும் தமிழ் ஜார் காமெடி த்ரில்லர் ஃபிலிம் பார்த்து எவ்வளவு நாளாச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா?
1: யாரு
0: அப்ப மிஸ் பண்ணவே கூடாதுதான்.
2: உனக்கு வேண்டா எனக்கு வேண்டா, உனக்கு 500 எனக்கு 500.
0: பாண்டிராஜ் இயக்கத்துல, ஃபாக்ஸ் இசையில, ஜெயராம், ஊர்வசி, யோகி பாபு, மிஷ்கின் மற்றும் பலரின் நடிப்புல மே 28 வெளியாக இருக்கு பரிமளா அண்ட் கோ. உங்க அபிமான திரையரங்குகள்ல இந்த திரைப்படத்தை கண்டு மகிழுங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாக்ஸ் ஃபிலிம்.
3: கோல் பண்ற அளவுக்கு இந்த குடும்பத்து தைரியம் இருக்குன்ற
4: கோல் பண்ணாங்களா?
0: ஆபீஷியல் ரேடியோ பார்ட்னர் 89.4 தமிழ் எஃப்எம்.
5: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: தலைவர் சாங் ஆஃப் தி ஹவர், தலைவர் சாங் ஆஃப் தி ஹவர்,
7: தலைவர் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. இந்த ஈதுக்கு பாஷா பாய் பிரியாணியோட ஸ்பின் தி வீல்ல கேரண்டட் பிரைசஸ், ஃப்ரீபீஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வின் பண்ணுங்க. வாசல் ஹப், பிளாக் 4, கராமா.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணே, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடன்ட், சரியான டயட்ரி ஃபேக்ட், இந்த மூணும் ஒரே இடத்துல இருக்கா? இயற்கையான பசும் நெய்ல இருக்கு. எனர்ஜி தரும், டைஜஷனை சப்போர்ட் பண்ணும், உடலை பேலன்ஸ்டா வைத்துக் கொள்ள உதவும். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய், RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
6: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
7: ஹாய், நான் காஃபி.
8: ஹலோ, நான் தான் டிராவல்.
9: வணக்கம், நான் நினைவுகள்.
8: ஹாய், நான் தான் இயற்கை.
6: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
8: எங்கப்பா மனசு காணோம்?
7: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
8: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
10: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
11: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. call 0586815179.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையும். To advertise your brand, contact 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: செலிபிரேஷன்ஸ்னாலே சந்தோஷம் தான். கூடவே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் செலிபிரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE-ல 15% வர கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார்
4: உங்களது ஆரோக்கியம் எங்களுடைய அடையாளம். டிஸ்கவரி கார்டன், அல்கராமா, அல்கைல் மால், இன்டர்நேஷனல் சிட்டி மற்றும் ராசல் கோர்.
5: மேடம் ஒரு நிமிஷம்.
6: எஸ்,
5: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
6: ஹா, நல்லா தெரியுமே.
5: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
7: திங்கள்
2: முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்.ஜே. மது.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.

0: se bude je to ne.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா.

0: be back after a short commercial break.
1: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
2: இனாகுரல் ஆஃபரா 50% off on gold making charges and diamond prices. குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% making charges.
3: Offer valid till 31st May.
4: அன்னதங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.
5: நல்ல சாப்பாடு ருசிச்சு சாப்பிடுற பழக்கம் இருந்தா அந்த சாப்பாட்டுல சிறந்த நெய் பயன்படுத்துற பழக்கம் வரும். சிறந்த நெய்னு யோசிச்சாலே RKG தூய பசும் நெய் தான் பயன்படுத்தணும்னு பழக்கம் வரும்.
6: பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
7: ஹாய், ஐம் நேஹா. எப்போமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன், பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
8: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
9: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
10: ஆனா எனக்கு கிடைச்சது
11: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
10: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலன்ட்ல போட
11: மறந்துட்டேன்.
10: ஏதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
12: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
10: அப்படிலாம் இல்ல.
11: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்னா
10: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
11: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
10: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்.
11: பிராவோ நிவேதாவோட தெனற தெனற தி ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
13: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal. Inaugural offer on May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
14: Neengal kettu kondurupadu. 89.4 Tamil FM.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
2: brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணே, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
6: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
8: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
7: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
8: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
7: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-585.
8: செழித்தையும் தமிழை ஒளி

0: நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: அனாச்சி, குமுதாவை விரும்பி கேட்கிற ஒரே FM.

0: மகாராஷ்டிரால தூரத்து மாமா வீட்டுல இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏத்த சமயம் வரப்போ நான் சொல்றேன்.
1: நேரத்துக்கு சாப்பிட, வாரத்துக்கு மூணு நாளாவது குழி, அந்த சாக்ஸ் துவைச்சு போடு, நகம் கிடைக்காதா?

0: ஆனந்தி, ஊர் வந்துடுச்சு நினைக்கிறேன், எங்க இறங்கணும்?
1: 89.4 தமிழ் FM, தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம். மேலும்
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு, இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் ஜூன் 14. TNC அப்ளை. உடனே அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
4: The Padma Show presentation. உங்க ஃபேமிலியோட வந்து தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம்ல வைப்ரண்டான எனர்ஜெடிக் பெர்ஃபார்மன்ஸஸ் என்ஜாய் பண்ணுங்க. சுஹானி ஷாம் சீசன் 3, மே 30th ஈவினிங் 6:00 Flag Island, Sharjah.
5: Official TV partner ZTV and Zee Cinema. Exclusive radio partners 89.4 Tamil FM and Home 92.2 FM.
6: செலிபிரேஷன்ஸ் நாளே சந்தோஷம் தான். கூடவே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் செலிபிரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE-ல 15% வர கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
7: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
8: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா. டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும்

0: எங்கேயாவது தப்பு நடக்கிறது நீ பார்த்து பாதிக்கப்பட்ட இடத்துல நமக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல.
1: தெரிக்க வைக்கும் ஃபேமிலி ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படத்தை பார்க்க நீங்க தயாரா? சுபாஷ் கே ராஜ் இயக்கத்துல, ரவி பஸ்ரூர் இசையில, அர்ஜுன் சார்ஜா, பிரீத்தி முகுந்தன், அபிராமி கோபிகுமார் மற்றும் பலரின் அட்டகாசமான நடிப்புல மே 28 வெளியாக இருக்கு
0: பிளாஸ்ட்.
1: உங்க அபிமான திரையரங்குகளை இந்த திரைப்படத்தை கண்டு மகிழ மறந்துடாதீங்க.
0: ரொம்ப முக்கியமான ஒரு டீலுக்காக இந்த படம்
1: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்.
0: இந்த வேலையை முடிக்க முன்ன விட பெட்டரான ஆள் என் மைண்ட்ல
2: வரலாம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.
4: We'll be back after a short commercial break.
5: உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட், சரியான டயட்ரி ஃபேக்ட், இந்த மூணும் ஒரே இடத்துல இருக்கா? இயற்கையான பசுமையில இருக்கு. எனர்ஜி தரும், டைஜஷனை சப்போர்ட் பண்ணும், உடலை பேலன்ஸ்டா வைத்துக் கொள்ள உதவும் பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
6: ஹாய், ஐம் நேஹா. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
7: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
1: Big news from the UAE lottery. 5 million dirhams in வெற்றியாளர் அறிவிச்சாச்சு. Congratulations Brandon from South Africa. அவருடைய வாழ்க்கையை இந்த மாபெரும் வெற்றி மாத்தி அமைச்சிடுச்சு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள் இரவு 9:30 மணிக்கு லக்கி டே லைவ் டிரா பார்க்கலாம். அப்புறம் நீங்க இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? அடுத்த வெற்றியாளர் நீங்களா கூட இருக்கலாம்.
8: Get your tickets now at the UAElottery.ae. Brought to you by the Game LLC. Licensed by GCGRA for 18 and above only. Terms and conditions apply.

0: 90.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: டாடி தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. I need this daddy, I need this. பேக் நவ் நானும் US ல கூட அதே FM தான் டாடி கேப்போம். 89.4
2: காசு பண்ணா
3: மாறிடலாம். ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல நடக்கக்கூடிய டிரால நீங்க கலந்துகிட்டு 5 மில்லியன் திரம்ஸ் இல்லனா மேசிவ் 30 மில்லியன் திரம்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கே தெரியாது, உங்க வாழ்க்கை கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடலாம். சோ உடனே விசிட் பண்ணுங்க தி UAELottery.ae. brought to you by the game LLC, licensed by GCGRA, for 18 and above only. terms and conditions apply.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்,
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. இந்த ஈதுக்கு பாஷா பாய் பிரியாணியோட ஸ்பின் தி வீல் கேரண்டட் பிரைசஸ், ஃப்ரீபீஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வின் பண்ணுங்க. வாசல் ஹப்

0: தலைவர் சாங் ஆஃப் தி ஹவர். தலைவர் சாங் ஆஃப் தி ஹவர்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஹவர் வாஸ் ப்ரோட் டு யூ பை பாஷாபாய் பிரியாணி, ஒத்தன்டிக் திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி, சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை என்ஜாய் பண்ணுங்க. வாசல் ஹப், பிளாக் 4, கராமா.
2: ஜோ கேசி புலே தும்ஹே ரோலெக்ஸ் ரோலெக்ஸ்
3: சார், யெஸ் சார்.
4: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா.

0: வாழ்த்துக்கள்
1: A few days later.
2: அண்ணா

0: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு. இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
3: செலிபிரேஷன்ஸ்னாலே சந்தோஷம்தான். கூடவே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் செலிபிரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE-ல 15% வர கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார்
4: தெரிஞ்சுக்கலாம்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய் அண்ணே, ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: மேற்பட்டர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு. இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் ஜூன் 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
4: ஹாய், ஐம் நேஹா. எப்போவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா, இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ண, பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
5: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
6: The Padma Show presentation. உங்க ஃபேமிலியோட வந்து தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம்ல வைப்ரன்ட் ஆன எனர்ஜெடிக் பெர்ஃபார்மன்சஸ் என்ஜாய் பண்ணுங்க. சுஹானி ஷாம் சீசன் 3, மே 30th ஈவினிங் 6:00 Flag Island, Sharjah.
7: Official TV partner, ZTV and Zee Cinema. Exclusive radio partners, 89.4 Tamil FM and Home 92.2 FM.
8: பெரிய பெரிய
9: சீகோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் சீகோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14th வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
10: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
11: மற்றும் பாகுபலி தாலின்னு ஒரே விருந்துதான்.
12: மாமா கடை ரெஸ்டாரண்ட் பிஹைண்ட் ஆஸ்டர் ஜூப்லி, பார்த்துபாய்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோர் டேஷிங் கார் வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ் மேலும் தினமும் 1000 திரஹாம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். அண்ட் கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.
2: You are listening to 9.4.

வணக்கம், நான் ஆர்ஜே மது. இது 89.4 தமிழ் எஃப்எம். சோ குடும்பங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு திருமண நிகழ்வை நடத்தும் போது அங்க எவ்வளவு சந்தோஷம் பிறக்கும்ல. சோ நீங்க பொண்ணு தேடிட்டு இருக்கீங்க இல்ல மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இதான் ரைட் சாய்ஸ். m4marry.com உங்களுக்காகவே வர June 6 ஈவினிங் 4 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் நோ ஹோட்டல் தேரா சிட்டி சென்டர்ல ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் கண்டக்ட் பண்றாங்க. சோ இந்த ஈவெண்ட்ல நீங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபைல் ஃபேமிலி பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையுமே m4marry டீம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. m4marry.com

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: உங்க குடும்பத்தோட சேர்ந்து குடும்பங்கள் கொண்டாடும் தமிழ் ஜார் காமெடி த்ரில்லர் ஃபிலிம் பார்த்து எவ்வளவு நல்லாச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா?
2: யாரு
1: அப்ப மிஸ் பண்ணவே கூடாதுதான்.
3: உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், உனக்கு 500, எனக்கு
1: பாண்டிராஜ் இயக்கத்துல, ஃபாக்ஸ் இசையில ஜெயராம், ஊர்வசி, யோகி பாபு, மிஷ்கின் மற்றும் பலரின் நடிப்புல May 28 வெளியாக இருக்கு பரிமலா அண்ட் கோ. உங்க அபிமான திரையரங்குகள்ல இந்த திரைப்படத்தை கண்டு மகிழுங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாக்ஸ் ஃபிலிம்.
4: கோல பண்ற அளவுக்கு இந்த குடும்பத்து தைரியம் இருக்குன்ற
5: கோல பண்ணாங்களா?
1: ஆபீஷியல் ரேடியோ பார்ட்னர் 89.4 தமிழ் எஃப்எம்.
6: We'll be back after a short commercial break.
7: செலிபிரேஷன்ஸ் நாளே சந்தோஷம் தான். கூடவே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் செலிபிரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE-ல 15% வர கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
8: உங்க ட்ரீம் லக்ஸரி கார், தங்கம், மேலும் கை நிறைய காசு, இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
1: ஹலோ, ஆரி இல்ல புஹாரி. OG ஆத்தென்டிக் புஹாரி ரெஸ்டாரன்ட் இப்போ பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பக்கத்துல கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
9: 24 hours restaurant, world famous chicken 65 கண்டுபிடிச்சதும் இவங்க தான். 75 years of legacy இப்போ UAE-ல வந்தாச்சு. ஒரிஜினல் chicken 65, authentic mutton biryani and flaky madras parottas ne திருப்தியா என்ஜாய் பண்ணலாம். Visit புஹாரி ரெஸ்டாரன்ட் near பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பர்துபாய்.
10: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
11: ஹாய், நான் காஃபி.
12: ஹலோ, நான் தான் டிராவல்.
13: வணக்கம், நான் நினைவுகள்.
12: ஹாய், நான் தான் இயற்கை.
10: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
12: எங்கப்பா மனசு காணோம்?
11: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
12: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
10: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
14: வார நாட்களில் மதியம் 3 to 4 வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. call 0586815179.

கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும். அர்த்தமாய் தானாச்சா?
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
6: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
7: Denso's UAE's first distributor. 1982 lerunde Danya Refrigeration oda mukhyamana angam.
8: JM brand AC da.
9: JM brand AC da.
10: Danya Refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.
11: Ungalku theriyuma, eat special ah nama sandai.ae la 50% off on perfumes, dates and household items. Ippave sandai.ae ye visit pannunga.
12: Celebrationsnale santoshanda. கூடவே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் செலிப்ரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE-ல 15% வர கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
13: உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸ், ஆன்டிஆக்சிடென்ட்ஸ், சரியான டயட்ரி ஃபேக்ட், இந்த மூணும் ஒரே இடத்துல இருக்கா? இயற்கையான பசும் நெய்ல இருக்கு. எனர்ஜி தரும், டைஜஷனை சப்போர்ட் பண்ணும், உடலை பேலன்ஸ்டா வைத்துக் கொள்ள உதவும். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய், RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: Damn it.
14: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
1: அடிங்க.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.

0: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார் தங்கம், மேலும் கை நிறைய காசு, இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
3: செலிபிரேஷன்ஸ்னாலே சந்தோஷம்தான். கூடவே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் செலிபிரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE-ல 15% வர கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
4: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஆனா எனக்கு கிடைச்சது
6: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
7: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
8: Contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal. Inaugural offer ah May 31st varaikum 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai. 89.4 Tamar FM. Namma radio, namma music.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: We'll be back after a short commercial break.
1: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
2: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
3: ஆஃபர் வேலிட் till 31st மே.
4: அன்னதங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.
5: அன்புள்ள மியூசிக் லவர்ஸ், ஈத் ஹாலிடேஸ்க்கு சூப்பர் பிளான் சொல்லவா? வர 30th மே சாட்டர்டே ஈவினிங் 6 மணிக்கு பிளாக் ஐலண்ட் ஷார்ஜால ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். சுஹானே ஷாம் சீசன் 3. சீசன் 2 ஓட வெற்றியை தொடர்ந்து ஸ்பெஷல் மியூசிக்கல் ட்ரிபியூட் டு லெஜெண்டரி சிங்கர்ஸ் SBB அண்ட் ஆஷா போஸ்லே அண்ட் லெஜெண்டரி ட்ரிபியூட் டு ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவி.
6: செலிபிரிட்டி சிங்கர்ஸோட பெர்ஃபார்மன்சஸ், லோக்கல் டேலண்ட்ஸோட பெர்ஃபார்மன்சஸ், ஃபேஷன் ஷோ, டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்னு கலை கட்ட போகுது. ஹைலைட் என்னன்னா, என்ட்ரி ஃப்ரீ.
5: பிரசன்டட் பை STES, the Padma Show presentation. உங்க ஃபேமிலியோட வந்து தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம்ல வைப்ரன்ட் ஆன எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மன்சஸ் என்ஜாய் பண்ணுங்க. சுஹானி ஷாம் சீசன் 3, மே 30th ஈவினிங் 6:00 பிளாக் ஐலண்ட் ஷார்ஜால.
4: ஒபிஷியல் டிவி பார்ட்னர் ZTV and Zee Cinema, எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் FM and ஹோம் 92.2 FM.
7: Hi, I'm Neha. எப்பவுமே ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் பத்தி யோசிச்சாலே ஒரு ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். கரெக்டான வேல்யூ கிடைக்குமா, இல்ல ஹிடன் சார்ஜஸ் போட்டுருவாங்களான்னு. அப்போதான் தனிஷ்க் விசிட் பண்ணேன். பியூரிட்டி செக் பண்ணி எல்லாமே அவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நோ ஹிடன் சார்ஜஸ் அண்ட் நோ லாஸ்ட் மினிட் சர்ப்ரைசஸ். இன் ஃபேக்ட் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 20 dirhams per gram எக்ஸ்ட்ராவும் கிடைச்சது. அப்புறம் என்ன, என்னோட ஃபேவரட் டைமண்ட் ஜுவல்லரியும் வாங்கிட்டேன்.
8: விசிட் யுவர் நியரஸ்ட் தனிஷ்க் ஸ்டோர் டுடே.
9: செழித்தையும் தமிழே ஒளி.

0: நேயர்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: தலைவர் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. இந்த ஈதுக்கு பாஷா பாய் பிரியாணியோட ஸ்பின் தி வீல் கேரண்டட் பிரைசஸ் ஃப்ரீபீஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வின் பண்ணுங்க. வாசல் ஹப் ப்ளாக் 4 கராமா.
1: எதிரிகளை ஒழிக்க எத்தனையோ வழிகள் உண்டு. முதல் வழி மன்னிப்பு.

உயிரோடு மாறாததெல்லாம் மண்ணோடு. பொறுமைகள் தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளலாம், அது பனிக்கட்டி ஆகும் வரை பொறுத்திருந்தால். பணத்தால் சந்தோஷத்தை வாடகைக்கு வாங்கலாம், விலைக்கு வாங்க முடியாது. பகைவனின் பகையை விட நண்பனின் பகையே ஆபத்தானது. சூரியனுக்கு முன் எழுந்து

0: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: செலிபிரேஷன்ஸ்னாலே சந்தோஷம் தான். கூடவே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் செலிபிரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE-ல 15% வர கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
6: உங்க ட்ரீம் லக்ஸுரி கார், தங்கம், மேலும் கை நிறைய காசு, இந்த கனவை நிஜமாக்க நேரம் வந்தாச்சு. அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட்டோ டேஷிங் கார், வாரம் தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். ஆஃபர் வேலிட்டில் June 14. TNC அப்ளை. உடனே அல்லன் சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க.
7: பெரிய பெரிய செய்கூலியில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
8: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
9: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
10: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
4: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: டே அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: மேற்பட்டேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உங்களுக்கு தெரியுமா, ஈத் ஸ்பெஷலா நம்ம sunday.ae ல 50% ஆஃப் ஆன் பெர்ஃப்யூம்ஸ், டேட்ஸ் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ். இப்பவே sunday.ae விசிட் பண்ணுங்க.
3: பள்ளிப்பாளையம் சிக்கன், சாட்டர்டேனா சிந்தாமணி சிக்கன், காரைக்குடி சிக்கன் கடாய் ஃப்ரை, அண்ட் சண்டேனா பேர்ல் விலட்டடை, மட்டன் கோலா, மல்லி சிக்கன், பனானா லீஃப் பரோட்டா, நாட்டுக்கோழி ஃப்ரைன்னு அசக்கலான மெனு இறக்கி இருக்காங்க.
4: தற்பொழுது புத்தம் புது பொலிவுடன் அம்மாஸ் குரூப் ஆஃப் ரெஸ்டாரன்ட்ஸ். உங்களது ஆரோக்கியம் எங்களுடைய அடையாளம். டிஸ்கவரி கார்டன், அல்கராமா, அல்கைல் மால், இன்டர்நேஷனல் சிட்டி மற்றும் ராசல்கோட்.

0: 99.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
2: சொல்லு.
1: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: எங்கேயாவது தப்பு நடக்கிறது நீ பார்த்து பாதிக்கப்பட்ட இடத்துல நமக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை.
2: மற்றும் பலரின் அட்டகாசமான நடிப்புல மே 28 வெளியாக இருக்கு உங்க அபிமான திரையரங்குகளை. இந்த திரைப்படத்தை கண்டு மகிழ மறந்துடாதீங்க.
1: ரொம்ப முக்கியமான ஒரு டீலுக்காக இந்த படம்
2: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்.
1: இந்த வேலையை முடிக்க முன்ன விட பெட்டரான ஆள் என் மைண்ட்ல வரல.
3: சப்பா ஃபேமிலினா அது.

0: be back after a short commercial break.
1: தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேலை நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: என்ன மாமா, உங்களை கவனிக்காமையா?
4: ஈத் ஆஃபர்ல 2 கிலோ சிக்கன் பிரியாணி வித் 4 பீஸ் சிக்கன் 35 கிராம்ஸ், 2 கிலோ மட்டன் பிரியாணி வித் 4 பீஸ் மட்டன் 45 கிராம்ஸ், கூடவே 4 பீஸ் சிக்கன் 65, 2 பீஸ் எக், ரைத்தா, சிக்கன் கிரேவி அண்ட் ஸ்வீட் மற்றும் பாகுபலி தாலின்னு ஒரே விருந்து தான். போலாமா?
0: மாமா கடை ரெஸ்டாரண்ட் பிஹைண்ட் ஆஸ்டர் ஜூப்ளி, பார்த்துபாய்.

வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன் 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
6: செலிபிரேஷன்ஸ்னாலே சந்தோஷம் தான். கூடவே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் செலிபிரேஷன் ஆஃபர்ஸும். நீங்க வைரம் மற்றும் பிரெஷியஸ் ஜெம் நகைகள் வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் தராங்க. உங்க பழைய தங்க நகைகள் எந்தவித கழிவும் இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, செய்குலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இனியும் ஒரு கிரேட் நியூஸ்ங்க, இந்தியாவோட இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்ப UAE-ல 15% வர கோல்ட் ரேட்ல சேமிக்க முடியும். சோ உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
7: டேய், இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான், 2026-ல அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போறியா?
8: நல்ல பொண்ணு, நல்ல ஃபேமிலி, சோ ஓகே சொல்லிட்டேன்.
7: உனக்குன்னு அமைது பாரு.
8: உனக்கும் அமையுண்டா. m4marry.com இருக்காங்கல்ல, வர June 6th ஈவினிங் 4 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நோ ஹோட்டல் தேரா சிட்டி சென்டர்ல நடக்கிற ஈவென்ட்க்கு போயிட்டு வா. அங்க m4marry.com ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணலாம், நிறைய ஃபேமிலிஸ் அண்ட் ப்ரொஃபைல்ஸ் பத்தியும் தெரிஞ்சிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் டா.
5: m4marry.com where families find each other.
9: Tune in.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mercil Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning, brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app வழியா ஊருக்கு பணம் அனுப்பி, ஜெட் ஓர் டேஷிங் கார், வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ், மேலும் தினமும் 1000 திரஹாம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். And Gulf Medical University, தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம், அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்க. To advertise your brand, contact 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
1: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
3: இன்னோகரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
4: ஆஃபர் வேலிட் டில் 31st May.
1: அன்னதங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
9: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. Call 058-681-5179.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.

0: se bude etune.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

0: 89.4 தமிழ் FM We'll be back after a short commercial break.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
1: தமிழ் FM தெரியுமா? 89.4
2: நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது? மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார வர?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
3: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
2: அடிங்க,
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேக்குறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.
3: தலைவர் சாங் ஆஃப் தி ஹார் brought to you by பாஷா பாய் பிரியாணி. இந்த ஈதுக்கு பாஷா பாய் பிரியாணியோட ஸ்பின் தி வீல்ல கேரண்டட் பிரைசஸ், ஃப்ரீபீஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வின் பண்ணுங்க. வாசல் ஹப் பிளாக் 4.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: அண்ணே துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணே எப்படி?
1: அது ஒண்ணுலடா தம்பி,
4: மேலும் சென்றடையுங்கள்.
1: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான்
1: வந்துடுறேன்.
2: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
1: போன்றீங்க ஆயிடுச்சா. சாரி சைலண்ட்ல போட
2: மறந்துட்டேன்,
1: கவனிக்கவே இல்ல.
5: உணர்ந்துட்டாங்க, திருந்திடுவாங்க நினைக்கிறேன்.
1: அப்படிலாம் இல்ல,
2: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாமா? என்னன்னா
1: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
2: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
1: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்.
2: பிராவோ நிவேதாவோட தனர தனர தோ ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
6: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal. Inaugural offer May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
1: இன்னும்
2: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
4: செழித்தையும் தமிழை ஒளி.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.

0: No čekaj, se bude, eto ne.
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.
4: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய் பிசினஸ் பிச்சிகிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா. எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: You are listening to 89.4 Tamil FM.
1: வேற ஒருத்தங்க இருக்காங்க.
2: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Alansari Exchange. Alansari Exchange app வழியா ஊருக்கு பணம் அனுப்பி ஜெட் ஓர் டேஷிங் கார் வாரந்தோறும் கோல்ட் காயின்ஸ் மேலும் தினமும் 1000 திரஹாம்ஸ் கேஷ் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். அண்ட் கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.
2: லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன், பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: ஏ பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
8: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
9: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 முதல் 4 வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். பிராட் யூ பை ஃபால்கன் ஃபாஸ்ட் லிங்க் சர்வீசஸ், ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் யுவர் இன்டீரியர் ஃபிட் அவுட்ஸ். கால் 0586815179.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ்.

0: No sé qué se podría tener.
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.

99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். தியாக உணர்வையும் இறை பக்தியையும் நினைவு கூறும் இந்த நாளில் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் மனிதநேயம் மற்றும் பகிர்வின் தாற்பரியத்தை வெளிப்படுத்துவோம். இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் 89.4 தமிழ் பண்பலையின் தியாக திருநாளாம் ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துகள்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
0: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலன்ட்ல போட
2: மறந்துட்டேன்.
0: இதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. சொல்லு,
1: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
3: இனாகரல் ஆஃபரா மே 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் and diamond prices. Karama, Dubai.

89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார வர?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க
3: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான்.

0: se bude eto ne. Rolex. Rolex.
1: Sir! Yes, sir!
2: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.

89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். தியாக உணர்வையும் இறை பக்தியையும் நினைவு கூறும் இந்த நாளில் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் மனிதநேயம் மற்றும் பகிர்வின் தாற்பயத்தை வெளிப்படுத்துவோம். இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் 89.4 தமிழ் பண்பலையின் தியாக திருநாளாம் ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துகள்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். தியாக உணர்வையும் இறை பக்தியையும் நினைவு கூறும் இந்த நாளில் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் மனிதநேயம் மற்றும் பகிர்வின் தாற்பரியத்தை வெளிப்படுத்துவோம். இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் 89.4 தமிழ் பண்பலையின் தியாக திருநாளாம் ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துகள்.

in your life. Eid Mubarak to all of you.

You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Hey guys, wake up.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. I need this, daddy. I need this. Back now, Nano, US, Lakuda. Adefam.

0: कैसे बुलाया तुमने? Rolex. Rolex.
1: Sir. Yes, sir.
2: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன் 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
3: சொல்லு.
2: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேக்குறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
4: நாங்க வந்து தோணு சொல்லு, திரும்ப வந்து தோணு. 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனோமோ அப்படியே திரும்ப வந்து தோணு சொல்லு. சென்னை

தியாக உணர்வையும் இறை பக்தியையும் நினைவு கூறும் இந்த நாளில் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் மனிதநேயம் மற்றும் பகிர்வின் தாற்பயத்தை வெளிப்படுத்துவோம். இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் 89.4 தமிழ் பண்பலையின் தியாக திருநாளாம் ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துகள்.

bring happiness in your life. Eid Mubarak to all of you.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: UFO Tamar FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: En la forma de un hombre. ¡Vamos! ¡Vamos!

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.

0: कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्सा
3: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா.